விட்டல விட்டல பாண்டுரங்க, ஜெயஹர விட்டல பாண்டுரங்க, விட்டல விட்டல பாண்டுரங்க.

தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தரிகிறதா தர